நேரம் 5:32 25 நொடி. சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தேவியின் திருவிளையாடல் என்ற படத்திற்காக பி. சுசீலா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:44:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து பல்லாண்டு வாழ்க என்ற படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்

0: இதற்கிடையே பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்திக்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிரா மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி செயற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவுத் திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்படும். உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர்

0: கொல்லப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26 பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18 பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசக கிருஷ்ணப்பிரசாதோபாத்யாய. आर्थिक विषयिकया मंत्री परिषद समित्या अस्मै विपणन सत्राय 14 ग्रैष्मिक सस्यानां MSP न्यूनतम समर्थन मूल्यानि वर्धयितुं अनुमोदितम्. नवदेहल्यां केंद्रीय मंत्रिसभा सभायाः अनन्तरं प्रसार माध्यमान् संबोधयन् सूचना प्रसारण मंत्री अश्विनी वैष्णवः अवदत् यत् अनेन निर्णयेन उत्पादकेभ्यः तेषां उत्पादानां कृते लाभप्रदं मूल्यं सुनिश्चितं भविष्यतीति.
2: खरीफ के लिए जो फैसला लिया गया उसमें जितने भी खरीफ के क्रॉप्स हैं उन सब में कॉस्ट प्लस 50% या 50 से अधिक टोटल 2,60,000 करोड़ रुपए किसानों को पे आउट जाएगा इस पूरे फैसले से. और इस साल का एनुअल खरीफ प्रोक्योरमेंट होगा 824 लाख मेट्रिक टन LMT.
1: अस्य सत्रस्य विपणन कालाय ग्रैष्मिक सस्यानां न्यूनतम समर्थन मूल्यानां वृद्धिं स्वीकृत्य नवदेहल्यां केंद्रीय मंत्रिसभायाः निर्णयः देशे कोटिशः खाद्यप्रदायकेभ्यः स्वोत्पादानां उचितं लाभप्रदञ्च मूल्यं प्राप्नुयात् इति सुनिश्चितं करिष्यतीति प्रधानमन्त्रिणा नरेन्द्रमोदिना उक्तम्. प्रधानमंत्री नरेंद्र मोदी श्वस्तनादारभ्य अस्य मासस्य 20 UAE नेदरलैंड स्वीडन नॉर्वे इटली इत्येतेषां देशानां यात्रायां भविष्यति. विदेश मंत्रालयस्य सचिवः CB जॉर्जः सूचितवान् यत् पञ्चराष्ट्राणां भ्रमणस्य प्रथमपादे श्रीमोदी UAE अध्यक्षं शेख मोहम्मद बिन जायद अल नहयान इत्यनेन सह मिलिष्यति. सः अवदत् यत् उभावपि नेतारौ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு AM ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, புத்துனி பூர்வ ஜென்ம காத்தலு ஜாதக கதாலு, உரை வழங்குபவர் ஸ்ரீ பி மதுசூதன ராவ், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர் ஆர் லாவண்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், NS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:00

0: 30க்கு சேர்த்து வைத்த செல்வம் இலக்கிய ஏடு. புதுமை பித்தன் சிறுகதைகள். பங்கேற்பவர்கள் TMC ரகுநாதன், கமலா விருதாச்சலம், அருணையப்பன். நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 3 மணிக்கு திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5 மணிக்கு அரங்கிசை. டாக்டர் அமிர்தா பிரசாந்த் ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், விங்ஸ் தட் ரோம் நீட் அ சேஃப் ஹோம். உரை வழங்குபவர் அம்ரிஷ் ஆர். மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் அவனிஷ் ஆர். மியூசிக்கல் டேலண்ட் KR தேஜஸா வழங்கும் பாட்டு. டெக்னாலஜி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி உரை வழங்குபவர் ஆரவ் ஆர். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
2: இப்ப நம்ம அரிசியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அரிசியில மாவு சத்தும் இருக்கு, புரத சத்தும் இருக்கு. இப்ப ஒரு முட்டைன்னு எடுத்தீங்கன்னா, முட்டையிலயும் மாவு சத்து இருக்கு, புரத சத்து இருக்கு. பட் எதுல எது நிறைய இருக்கு அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்னு சொல்றோம், சரி விகித உணவுன்னு சொல்றோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேலைகளிலும் நம்ம சாப்பிடுறதுதான் சரி விகித உணவு அப்படிங்கறத நம்ம சொல்றோம்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் SK மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இந்நிகழ்ச்சி மத்தியாலை 720 KHz இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி சமயம் 7 గంటలకు వస్తుంది. ఇప్పుడు జాతీయ వార్తలు వింటారు.
5: ఆకాశవాణి వార్తలు చదువుతున్నది చిలుకూరి సతీష్ కుమార్. ముందుగా ముఖ్య అంశాలు. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ రేపటి నుంచి 6 రోజుల పాటు యుఏఈ, నెదర్లాండ్స్, స్వీడన్, నార్వే, ఇటలీ దేశాల్లో పర్యటిస్తారు. ఈ ఏడాది భారత ఎగుమతులను 1 ట్రిలియన్ అమెరికన్ డాలర్లకు చేర్చడమే లక్ష్యమని కేంద్ర వాణిజ్య పరిశ్రమల శాఖ మంత్రి పీయూష్ గోయల్ తెలిపారు. భారత్, రష్యా దేశాలు శాస్త్ర సాంకేతిక రంగాల్లో మరింత సహకారంతో ముందుకు వెళతాయని విదేశాంగ మంత్రి డాక్టర్ జయశంకర్ అన్నారు. ఐపీఎల్ క్రికెట్లో భాగంగా రాయ్పూర్లో నిన్న రాత్రి జరిగిన మ్యాచ్లో కోల్కతా నైట్ రైడర్స్పై రాయల్ ఛాలెంజర్స్ బెంగళూరు జట్టు 6 వికెట్ల తేడాతో విజయం సాధించింది. ఇక వార్తల వివరంగా, ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ రేపటి నుంచి 6 రోజుల పాటు యుఏఈ, నెదర్లాండ్స్, స్వీడన్, నార్వే, ఇటలీ దేశాల్లో పర్యటిస్తారు. న్యూఢిల్లీలో విదేశీ వ్యవహారాల మంత్రిత్వ శాఖ కార్యదర్శి సిబి జార్జ్ మీడియాకు వివరాలు వెల్లడిస్తూ, 5 దేశాల పర్యటనలో భాగంగా ముందుగా రేపు యుఏఈ చేరుకుంటారని, ఆ దేశ అధ్యక్షుడు షేక్ మొహమ్మద్ బిన్ జాయెద్ అల్ నహ్యాన్తో సమావేశమవుతారని తెలిపారు.
6: Prime Minister will begin his visit from the UAE on 15 May, where he will meet the President of the UAE, His Highness Sheikh Mohammed bin Zayed Al Nahyan, and exchange views on bilateral relations, in particular energy cooperation, as well as regional and international issues of mutual interest.
5: Anantaram ade roju Netherlands cherukuntaru Pradhan Mantri. 2017 paryatana tarvata Netherlands lo paryatinchadam ide rendosari. Ee paryatanalo bhaganga Modi కింగ్ విలియం అలెగ్జాండర్, క్వీన్ మాక్సిమాలను కలుసుకుంటారని ప్రధానమంత్రి రాబ్ జెటన్తో చర్చలు జరుపుతారని తెలిపారు.

0: இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருதி ஷாம் ஆடம் உடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் 1/3 அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஒராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிரா மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபத்தேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை

0: மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்ப்புடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழிலதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 ஆண்டுக்கு பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன் மலேசியாவின் மிட்சுகு இணையை வென்றது. சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மிட்சுகியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவைத் துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி நேரம் 7:25. 100.1 MHz FM கோல்டில் இனிய திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். லவ் டுடே திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

திரை இசை பாடல் கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நாம் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். கோவா திரைப்படத்திற்காக அஜீஷ் ஆண்ட்ரியா பாடியுள்ள பாடல்.

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: திரைக்காலத்தில் தொடர்ந்து வாகை சூடவா திரைப்படத்திற்காக சின்மையை பாடியுள்ள பாடல்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: நேரம் 8:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் காவலன் திரைப்படத்திற்காக கார்த்திக் சுசித்ரா பாடியுள்ள பாடல்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: நேர்கள் மனதை இவருடைய பாடல்களுடன் இசைத்தது திரைகானம்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: மீண்டும் இணையலாம் இனிய பாடல்களுடன் 10:30 சுகமான ராகங்களில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி, நேரம் 9:00. அரங்கிசை, டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ.எம். ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். மாயா தீத ஸ்வரூபிணி, தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மாயா மாளவ கௌளை, ரூபகதாளம்.

அடுத்த கமலாம்பிகாயை முத்துசுவாமி தீக்ஷதரின் நவாவர்ண கிருதி, காம்போஜி ராகம், கண்டஜாதி அடத்தாளம்.

நேரம் 9:31 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு AM ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மத்தியமாவதி ராகத்தில் விநாயகுனி வலனு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இனிய பாடல்களுடன் இணையும் நேரம் 100.1 MHz FM கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள். முதல் பாடலாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: வாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசம் வந்து தந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: பாடவைக்கும் காதலுக்கு ஜெய்,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய், பாடவைக்கும் காதலுக்கு ஜெய்,
0: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
2: அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ராவின் குரல்கள் ஒலிக்கின்றன.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

0: நமக்கு 90.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
2: நேரம் 10:48:33. என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக லதா மங்கேஷ்கர் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: சுகமான ராகங்களில் நிறைவான பாடலாக வருகிறது கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜான

0: ஆகாஷ்வாணி நேரம் 11:10.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நூறு புள்ளி 1 MHz எஃப்எம் கோல்டில் நாம் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். வெந்து தனிதது காடு திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிகாட்ட வருகிறது குறளமுதம்.
2: பேதமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை.

0: ஒருவனுடைய முட்டாள்தனங்களில் எல்லாம் பெரிய முட்டாள்தனம் தன்னுடைய ஒழுக்கத்திற்கு பொருந்தாத செயல்களில் ஆர்வம் காட்டுவதே ஆகும். குறள் எண் 832 அதிகாரம் பேதைமை.
1: பேதமையுள் எல்லாம் பேதைமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல்.
0: ஒருவனுடைய முட்டாள்தனங்களில் எல்லாம் பெரிய முட்டாள்தனம் தன்னுடைய ஒழுக்கத்திற்கு பொருந்தாத செயல்களில் ஆர்வம் காட்டுவதே ஆகும். குறள் எண் 832 அதிகாரம் பேதைமை.
2: வாழ்வின் நெறிகாட்டியது குறளமுதம். ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம்.

நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். ஆர். லாவண்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி. ஸ்ரீலக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், என். எஸ். கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம் இலக்கிய ஏடு, புதுமை பித்தன் சிறுகதைகள். பங்கேற்பவர்கள் TMC ரகுநாதன், கமலா விருதாச்சலம், அருணையப்பன். நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 3:00 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. டாக்டர் அம்ருதா பிரசாந்த் ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி. வி. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். Wings That Roam Need a Safe Home உரை வழங்குபவர் அம்ரிஷ் ஆர். மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் அவனிஷ் ஆர். மியூசிக்கல் டேலண்ட் KR தேஜசா வழங்கும் பாட்டு டெக்னாலஜி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி உரை வழங்குபவர் ஆரவ் ஆர். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் இடம்பெறுவது திரை கானம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கௌரவம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து பொன்னூஞ்சல் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672229.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

நேரம் 12:18:58. சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்பு படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும் எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும் இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவில்

0: வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன

ஆகாஷவாணி நேரம் 1:10. 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் இசை மலர் நிகழ்ச்சியில் இன்று ஆர். லாவண்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி. ஸ்ரீலக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், என். எஸ். கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் மனசுகருக பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம்.

இதுவரை இசைமலரில் ஆர் லாவண்யா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

இலக்கிய ஏடு புதுமைப்பித்தன் சிறுகதைகள். தமிழ் சிறுகதை உலகின் தலை சிறந்த எழுத்துக்கலைஞர் புதுமைப்பித்தன் அவர்கள். சிறுகதை உலகின் முன்னோடியாக மட்டிலும் அல்லாமல் முதல்வராகவும் அவர் விளங்குகிறார். நமக்கு கிடைத்த மேல்நாட்டு இலக்கிய வடிவங்களில் ஒன்றுதான் சிறுகதை என்றாலும், அந்த உருவத்தை வைத்துக் கொண்டு தமிழில் எத்தனை எத்தனை இந்திரஜாலங்கள் செய்திருக்கிறார் அவர். உலகத்து சிறந்த சிறுகதைகளோடு ஒப்பிடத்தக்க சிறுகதைகளாக அவை இன்னும் ஒளிவிடுகின்றன. இந்த இலக்கிய ஏட்டில்

0: அவரது சிறுகதைகளின் வடிவம், நடை, உத்தி முதலியவை பற்றி தோமு சிதம்பர ரகுநாதன் அவர்களும், அவரது கதைகளின் கருப்பொருள் குறித்து எஸ் அருணையப்பன் அருண் அவர்களும் கருத்துரைகள் வழங்குவார்கள். புதுமைப்பித்தனின் தத்துவ சிறுகதை ஒன்றை அவரது மனைவியார் கமலா விருதாச்சலம் அவர்கள் கூறுவார்கள். முதலில் புதுமைப்பித்தன் சிறுகதைகளின் வடிவ அமைப்பு, நடை ஆகியவைகளை பற்றி தோமுசி ரகுநாதன் அவர்கள்.
1: தமிழ் கவிதை உலகில் பாரதி எவ்வாறு ஒரு சகாப்த புருஷராக திகழ்ந்தாரோ அவ்வாறே தமிழ் சிறுகதை உலகில் ஒரு சகாப்த புருஷராக திகழ்ந்தவர் புதுமைப்பித்தன். பாரதி மறைந்து அரை நூற்றாண்டுக்கு மேலாகியும் இன்று தமிழில் புதுமையும் வலிமையும் மிக்க நல்ல கவிதைகளை எழுத விரும்புவோருக்கு எவ்வாறு பாரதியின் கவிதைகள் பாலபாடமாகவும் மூலபாடமாகவும் விளங்குகின்றனவோ, அதேபோல் புதுமைப்பித்தன் மறைந்து கால் நூற்றாண்டுக்கு மேலாகியும் இன்றும் தமிழில் புதுமையும் வலிமையும் மிக்க நல்ல கதைகளை எழுத விரும்புவோருக்கு புதுமைப்பித்தன் கதைகளே பாலபாடமாகவும் மூலபாடமாகவும் விளங்குகின்றன எனலாம். கவிதை உலகில் பாரதியைப் போல் சிறுகதை உலகில் அத்தகைய தனித்த முத்திரையை பதித்துவிட்டு சென்ற கதாசிரியர் புதுமைப்பித்தன். சொல்லப்போனால் பாரதி காலத்தில் வாழ்ந்த ஏனைய புலவர்கள் உலா என்றும் மடல் என்றும் ஒருதுரை கோவை என்றும் பாடி தமது புலமையை வீணடித்து கொண்டிருந்த சமயத்தில் பாரதி எவ்வாறு நிலைகட்ட மனிதரை நினைந்து நெஞ்சு பொறுக்காது கொதித்து பாடினாரோ, அவ்வாறே புதுமைப்பித்தனின் சமகால எழுத்தாளர்கள் பலரும் காதல் கீதல் என்று கதை பண்ணிக்கொண்டு சாதாரண குடும்பக் கதைகளையே பெரிதும் எழுதி வந்த சமயத்தில் புதுமைப்பித்தன் ஒருவரே வாழ்க்கையில் பிறர் கண்ணெடுத்து பார்க்க கூசிய சமுதாய சீர்கேடுகளையும் அவலங்களையும் சாடிய கதாசிரியராக விளங்கினார். உண்மையில் அவர் கதைக்கு தேர்ந்தெடுத்து கொண்ட கருப்பொருளே, உள்ளடக்கமே அவரது பல கதைகளின் உருவம், நடை, உத்தி முதலியவற்றை தீர்மானித்தது எனலாம். அவரே ஒரு முன்னுரையில் கருத்தின் வேகத்தையே பிரதானமாக கொண்டு வார்த்தைகளை வெறும் தொடர்பு சாதனமாக மட்டும் வைத்து தாவிச் செல்லும் நடை ஒன்றை அமைத்து கொண்டேன், அது நானாக எனக்கு வகுத்து கொண்ட பாதை, தமிழ் பண்புக்கு முற்றிலும் புதிது என்று எழுதியிருக்கிறார். இந்த தாவிச் செல்லும் தவளைப்பாய்ச்சல் நடை சமுதாய புண்மைகளை சாடிய அவரது ஆரம்பகால கதைகள் பலவற்றுக்கும் கைகொடுத்து உதவியது. உதாரணமாக உடலை விற்று பிழைப்பவளுக்கும் மான உணர்ச்சி உண்டு என்ற கருத்தை வலியுறுத்திய கவந்தனும் காமனும் என்ற கதையில் அவள் வீதிமுனையில் நின்ற நிலையை, அலங்கோலமான நிலையில் ஒரு பெண் 16-17 வயது இருக்கும், காலனா அகலம் குங்குமப் பொட்டு மல்லிகைப்பூ இன்னும் விளம்பரத்துக்குரிய சரக்குகள் என்று அறிமுகப்படுத்தி விட்டு, அதோ அந்த மூலையில் பார்த்தீர்களா, மனிதர்களா மிருகங்களா, நீங்கள் போட்டிருக்கிறீர்களே பாப்லின் ஷர்ட், உங்கள் செல் ஃப்ரேம் கண்ணாடி எல்லாம் அவர்கள் வயிற்றில் இருக்க வேண்டியதை திருடியதுதான், ரொம்ப ஜம்பமாக நாசுக்காக கண்ணை மூட வேண்டாம், எல்லாம் அந்த வயிற்றுக்காகத்தான் என்று சமுதாயத்துக்கு பளிரென்று சாட்டையடி கொடுத்து விடுகிறார் புதுமைப்பித்தன். இவ்வாறு நறுக்கு தெரித்தாற்போல் வார்த்தைகளை பிரயோகித்து நெஞ்சில் தைக்கிற மாதிரி உண்மைகளை உணர்த்துவது புதுமைப்பித்தனுக்கு கைவந்த கலை. உதாரணமாக பால்ய மனத்தின் கொடுமையை கருவாக கொண்ட ஆண்ஜிங்கம் என்ற கதையில் அந்த கல்யாணம் பற்றி கூறுகையில் அது பெப்பர்மின்ட் கல்யாணம் என்று நெஞ்சில் உரைக்கிற மாதிரி கூறிவிட்டே கதையை தொடங்குகிறார். இதேபோல் துன்பக்கேணி என்ற கதையில் தேயிலை தோட்ட கங்காணிகளும் வெள்ளை துறைமார்களும் தேயிலை தோட்டங்களில் வேலை பார்க்கும் கூலி பெண்களின் கற்பையும் மானத்தையும் பறித்து வந்த கொடுமையை பற்றி எழுதும் போது அந்த கங்காணி கண்ணப்ப நாயனார் மாதிரி தாம் ருசி பார்த்த பிறகே எஜமானருக்கு படைப்பார் என்று வேதனையோடு கூறி அந்த கொடுமையின் கோரத்தை நமக்கு அவர் உணர்த்தி விடுகிறார். எனினும் புதுமைப்பித்தன் கதைகள் எல்லாமே அவரே சொன்ன தவளைப்பாய்ச்சல் நடையிலேயே இருந்தன என்று சொல்ல முடியாது. கவிதையில் எவ்வாறு உள்ளடக்கத்துக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்ப தாளலயமும் சொல்லாட்சியும் மாறுகின்றனவோ, அதேபோல் புதுமைப்பித்தன் கதைகளிலும் நடையும் சொல்லாட்சியும் மாறும். சிலர் சமூக கதை எழுதினாலும் சரித்திர கதை எழுதினாலும் தம்புராவைப் போல் ஒரே சுருதியில் ஒரே விதமான கதியில் நடையில் எழுதிச் செல்வார்கள். புதுமைப்பித்தன் கதைகளிலோ அவரது வசனம் ஒரே சுருதியில் பேசிக்கொண்டிருக்காது, அது கதையின் கரு, காலம், களம், பாத்திரம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சுருதி மாறி பேசும். உதாரணமாக திருநெல்வேலி வட்டார வாழ்க்கையை பற்றிய கதையென்றால், மேலச்சேவள் வைரவன் பிள்ளையின் மனைவி வள்ளியம்மை ஆச்சி நேற்றுத்தான் இறந்து போனாள் என்றே அது தொடங்கும். தொடர்ந்து போன மாசமேதான் சுப்பு பிள்ளை அண்ணாச்சி சொல்லல ஆச்சிக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு, நானும் அன்னைக்கு விளைய பார்த்துட்டு வர்றப்போ பேசிக்கிட்டு தானே வந்தேன், எல்லாம் வெள்ளி

0: வெள்ளிக்கிழமை கழிஞ்சாத்தான்னாரு. காலன் வாரதுக்கு கணக்குன்னு நேரம்னு உண்டுமா என்று சுந்தரம்பிள்ளை வட்டார வழக்கில் பேசுவதும் நமக்கு கேட்கும். அதே சமயம் அவர் 20ஆம் நூற்றாண்டின் வட்டார வாழ்க்கையை விட்டுவிட்டு மாணிக்க வாசகர் காலத்துக்கு சென்று ஆலைவாய் சொக்கனையும் அங்கேயர் கண்ணியையும் கதாபாத்திரங்களாக்கி அந்திரவு என்ற கதையை எழுதும் போதோ அவரது நடையும் சொல்லாட்சியும் காவிய கம்பீரியத்தை பெற்றுவிடுகின்றன. உதாரணமாக சொக்கேசனின் வருகையை எதிர்நோக்கி அம்மை மீனாட்சி ஊஞ்சலாடிய காட்சியை விளக்கமற்ற வெளிச்சத்திலே புலன் விளக்கு எட்டாத ஒளி பிரவாகத்திலே மணியூசல் விசையோடு ஆடியது. அழகச் சுருள் புலன் உணர்வு நுகரும் இருட்டுடன் இருட்டாக புரள கால் விசைத்து உந்திச்சுளி குளிந்து அலைபோல் உகழ அன்னை மணியூசல் ஆடினாள். அங்கேயற்கண்ணியின் அதரத்திலே கீற்றோடிய புஞ்சரிப்பு, மருங்கிலே துவச்சி, கண்ணிலே விளையாட்டு, நெஞ்சிலே நிறைவு என்று புதுமைப்பித்தன் வர்ணிக்க தொடங்கிவிடுகிறார். இதேபோல் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ற நினைவோட்ட உத்தியை கையாண்டு கதை எழுதும் போதோ கரூரிலானால் என்ன, காட்டூரிலானால் என்ன, சமாதியிலா பிரக்ஞையிலா எதுவானால் என்ன, நான் ஓடினால் காலம் ஓடும், நானற்றால் காலம் அற்றுப்போகும், காலம் ஓடுகிறதா, ஞாயிறு திங்கள் செவ்வாய் நான் இருக்கும் வரையில்தான் காலமும், அது அற்றுப்போனால் காலமும் அற்றுப்போய்விடும், வெறும் கயிற்றறவு என்றது அவரது நடை சுருதி மாறி பேசும். இதேபோல் புதுமைப்பித்தன் கையாளும் ஓமைகளும் உருவகங்களும் கூட புதிய அனுபவத்தை வழங்குபவையாக விளங்கும். உதாரணமாக அழகி ஒருத்தியை தமிழ்கவிஞர்களின் கனவுகளெல்லாம் திரண்டு வடிவெடுத்தது போன்றது அவள் தேக அமைப்பு என்று அவர் அறிமுகப்படுத்துவார். வானத்து நட்சத்திரங்களை எங்கெங்கோ வாரியறைத்த பிரம்மதேவனின் நம்பிக்கைகளைப் போல் என அவர் காண்பார். அந்திமாலையின் செக்கர் மயக்கத்தை அந்தித்தேவனின் சோக நாடகம் என்றும் சீதையின் சோகத்தையும் கதையின் ஃபாஸ்டையும் நினைவூட்டும் சாயங்காலம் என்றும் வர்ணிப்பார். புதுமைப்பித்தன் தமது கதைகளில் கையாண்ட உத்திகள் பல பல. அவை எடுத்துக்கொண்ட கதைப்பொருளுக்கும் வலியுறுத்த விரும்பும் கருத்துக்கும் ஏற்ப வடிவெடுத்தன. சொல்லப்போனால் கதையை இப்படித்தான் தொடங்க வேண்டும், இப்படித்தான் முடிக்க வேண்டும் என்று எந்த சம்பிரதாயமான தடத்தையும் அவர் பின்பற்றவில்லை. யானை போனால் அது போன வழியேதான் தடம் என்பது போல் அவரது போக்கு இருந்தது. உதாரணமாக மரணத்தை கருப்பொருளாக கொள்ளும் கதாசிரியர்கள் பலரும் குறிப்பிட்ட பாத்திரத்தின் மரணம் நிகழ்வதை இறுதியில்தான் கூறுவார்கள். ஆனால் புதுமைப்பித்தனோ ஒரு பாத்திரத்தின் கதையை செல்லம்மாளின் மூச்சும் அடங்கிற்று என்றே கூறத் தொடங்கி அதன்பின் கதையின் முடிவில் அந்த செல்லம்மாளை நமது நெஞ்சில் வாழ வைத்து விடுகிறார். அவரே தமது கதைகளைப் பற்றி ஒருமுறை கூறும்போது சில எழுத்தாளர்களுக்கு நிலவும் தென்றலும் வராவிட்டால் கதையும் வராது, ஆனால் எனது செண்பகராமன் பிள்ளை இருட்டிலே போனார், இருட்டிலேயே வந்தார் என்று தமது சித்தி என்ற கதையை கருத்தில் கொண்டு குறிப்பிட்டார். பாரதியைப் போல் புதுமைப்பித்தனும் அற்பாயுளில் மறைந்தவர்தான். அவரது இலக்கிய வாழ்க்கை காலமும் 20 ஆண்டுக்கும் குறைந்ததுதான். இந்த குறுகிய காலத்துக்குள் அவர் மொத்தத்தில் ஏறத்தாழ 100 கதைகளே எழுதியிருக்கிறார். எனினும் அவற்றில் பலவும் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழும் திறன் பெற்றவை. ஆம், தமிழ் சிறுகதை இலக்கிய வரலாற்றிலும் வளர்ச்சியிலும் புதுமைப்பித்தன் ஒரு மைல்கல், ஒரு திரும்புமனை, ஒரு சகாப்தம், அதில் சந்தேகமில்லை.
1: அடுத்து புதுமைப்பித்தன் அவர்களின் மனைவியார் கமலா விருதாச்சலம் அவர்கள் தம் கணவர் எழுதிய சாமியாரும் குழந்தையும் சீடையும் என்ற தத்துவ சிறுகதையை கூற கேட்கலாம்.
2: மனிதன் கடவுளை படைத்தான், அப்புறம் கடவுள் மனிதனை சிருஷ்டிக்க ஆரம்பித்தான். இருவரும் மாறி மாறி போட்டி போட ஆரம்பித்தார்கள். இன்னும் போட்டி முடியவில்லை. நேற்று வரை பிந்தி பிறந்த கடவுளுக்கு முந்தி பிறந்த மனிதன் ஈடுகட்டி கொண்டு வந்தான். இதில் வெற்றி தோல்வி, பெரியவர் சின்னவர் என்று நிச்சயிப்பதற்கு எப்படி முடியும்? நிச்சயிக்க என்ன இருக்கிறது? இப்படியாக பின்னிக்கொண்டே போனார் ஒரு சாமியார். எதிரிலே தாமிரவர்ணியின் புது வெள்ளம் நுரை குளிர்ச்சியுடன் சுழன்று உருண்டது. அவர் உட்கார்ந்திருந்தது ஒரு படித்துறை. எதிரிலே அக்கரையில் பனைமரங்களால் புருவமிட்ட மாந்தோப்பு. அதற்கப்புறம் சிந்துவுந்துரை என்று சொல்வார்களேயே அந்த ஊர். இப்பொழுது பூ சிந்துவதற்கு அங்கு மரம் இருக்கிறது. அதைப்போல எண்ண குலைவையும் ஏமாற்றத்தையும் சிந்துவதற்கு சுமார் 1000 இதயங்கள் துடிக்கின்றன. துடிப்பு

0: நின்றவுடன் வைத்து எரிக்க அதோ சுடுகாடு இருக்கிறது. இப்பொழுது இந்த நிமிஷத்தில் கூடத்தான் அது புகைந்து கொண்டிருக்கிறது. தோல்வியின் ஏமாற்றத்தின் வாகனங்களை வைத்து பெருமைப்பட்டு கொண்டிருப்பது பலவீனம்தானே. பலவீனத்தை வைத்து கொண்டு 4 காசு சம்பாதிக்க பிச்சைக்காரனுக்கு முடியும், மனுஷனால் வாழ முடியுமா? அதனால்தான் இந்த சுடுகாடு என்ற ரண சிகிச்சை டாக்டர் வாழ்க்கை என்ற நோயாளிக்கு மிக அவசியம். அதை இந்த சாமியார் அறிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் இவருக்கு விரக்தி ஏற்பட்டது. இருவரும் இடது பக்கத்தில் சுலோஜனா முதலியார் பாலம், கட்டபொம்மன் சண்டையின் போது சமரசம் பேச முயன்ற துபாஷ் அவர், அவர்தான் அதை கட்டியது. திருநெல்வேலிக்காரர்களுக்கு அதில் அபார பெருமை. முட்டையும் பதநீரும் விட்டு அரைத்து காரையில் கட்டியதாம், அதில் ஒரு தனி பெருமை. இதற்கு முன் எப்போதோ ஒரு முறை இதுபோல வந்த வெள்ளம், அடித்து கொண்டு வந்த வக்கோல் போர், முன்பல்லை தட்டிய மாதிரி 2-3 கணவாய்களை பெயர்த்து கொண்டு போய்விட்டது. இப்பொழுது மறுபடியும் கட்டிவிட்டார்கள். பொய்ப்பல் கட்டி கொண்டால் எப்படியும் கிழவன்தானே. அப்படித்தான் அதுவும். வயசு முதிர்ந்த நாகரிகம் ஒன்று தன்னை வலுவுள்ள மாதிரி காட்டிக்கொள்வது போன்றிருந்தது. அதற்கு சற்று அப்பால் பொதிகை குண்டுக்கள் மாதிரி ஒரு குன்று, தெத்துக்குத்தான வானத்தின் சிவப்பு கோரச் சிரிப்பை தாங்குவது போல வடுத்திருந்தது குன்றின் தொடர். சாமியாருக்கு பின்புறத்தில் சுப்பிரமணியன் கோவில். அதாவது வாலிபம், வலிமை, அழகு, நம்பிக்கை இவற்றை எல்லாம் திரட்டி வைத்து ஒரு கல் சிலை இருக்கும் கட்டடம். அதற்கு பின்னால் பேராட்சி கோவில். மேற்கு திசையில் போர சிரிப்புக்கு எதிர் சிரிப்பு காட்டும் போர வடிவம், இருட்டில் மினுங்கும் கோவில். வாலிபம் நம்பிக்கையும் அந்த போர சிரிப்பின் தயவில் நிற்பது போல சாமியாரின் முதுகுப்புறத்தில் இருந்தது. அவர் வெறுத்து விட்டவை, ஆனால் மனிதனால் வெறுக்க முடியாதவை. அதனால்தான் அவரது முதுகுப்புறமானது அதற்கு அப்பால் விலகி செல்ல முடியாது தவித்தது. சாமியாரின் வலது பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை, 4 வயசு குழந்தை, பாவாடை முந்தானையில் சீடையை மூட்டை கட்டி கொண்டு படித்துறையில் உட்கார்ந்து காலை தண்ணீரில் விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறது. சின்ன கால் காப்புகள் தண்ணீரிலிருந்து வெளிவரும்போது ஓய்ந்து போன சூரிய கிரணம் அதன் மேல் கண் சிமட்டும். அடுத்த நிமிஷம் கிரணத்திற்கு ஏமாற்றம், குழந்தையின் கால்கள் தண்ணீருக்குள் சென்றுவிடும். சூரியனாக இருந்தால் என்ன, குழந்தையின் பாதம் துளிக்கு தவங்கிடந்துதான் ஆக வேண்டும். குழந்தை கீடையை மென்று கொண்டு சாமியாரை பார்க்கிறது. சாமியார் வெள்ளத்தை பார்க்கிறார். வெள்ளம் இருவரையும் கவனிக்கவில்லை. மனிதன் நல்லவன்தான், தான் உண்டாக்கின கடவுளிடம் அறிவை ஒப்படைத்திருந்தால் புத்திசாலியாக வாழ்ந்திருக்க முடியும். அப்பொழுது அது தன்னிடமிருந்ததாக அவனுக்கு தெரியாது. இப்பொழுது அறிவாளியாக அல்லல்படுகிறான். சிருஷ்டித் தொழிலை நடத்துகிறவனுக்கு அறிவு அவசியம் என்பது அப்பொழுது அவனுக்கு தெரியாது. இப்பொழுது அவஸ்தைப்படுகிறான். அதற்காக அவனை குற்றஞ்சொல்ல முடியுமா? மனிதன் தன் திறமையை அறிந்து கொள்ளாமல் செய்த பிசகுக்கு கடவுள் என்ற பெயர். மனிதனுக்கு உண்டாக்கத்தான் தெரியும், அதை அழிக்கத் தெரியாது. அழியும் வரை காத்திருப்பதுதான் அவன் செய்யக்கூடியது. அதனால்தான் காத்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு துருவுறுத்த கைகள், அதனால்தான் பிசகுகள் உற்பத்தி கணக்குக்கு வரம்பை மீறுகிறது என்றார் சாமியார். துறையில் தலை நிமிர்ந்து வந்த நாணல் புல் உண்டு சுழந்து மறைந்துவிட்டது. குழந்தையும் ஆமாம் என்பது போல தலையை அசைத்து கொண்டு ஒரு சீடையை வாயில் போட்டுக்கொண்டு கடுக்கென்று கடித்தது. அந்த படித்துறையில் கடுக்கென்ற அந்த சப்தத்தை கேட்க வேறு யாரும் இல்லை.
1: கடைசியாக புதுமைப்பித்தன் சிறுகதைகளின் கருப்பொருள் பற்றி எஸ் அருணையப்பன் அருண் அவர்கள்.
2: கதை கேட்பதும் கதை சொல்லுவதும் தொன்று தொட்டு வந்த பழக்கம். ஒரே ஊரில் ஒரு ராஜா இருந்தான் என்று ஆரம்பிக்கும் இளமை மாறாத கிழக்கதைகள் முதல் இன்று இருக்கும் எழுத்தாசிரியர்களின் கனவுகளான சிறு கதைகள் எல்லாம் மனித உள்ளத்தின் அடைய முடியாத ஆசைகளின்

எதிரொலி. கதை என்றால் என்ன? எதுதான் சிறுகதை? சிறுகதையின் எல்லை என்ன? சிறுகதைக்கு தனி ரூபம் உண்டா? இதற்கெல்லாம் சூத்திரங்கள் ஒன்றும் கிடையாது. சிறுகதையின் எல்லை வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு கதாசிரியனும் எழுத்தாண்ட ரூபங்கள் எண்ணிறைந்தன. இவ்வாறு புதுமைப்பித்தனவர்களே சிறுகதைக்கு விளக்கம் தருகின்றார். மேலும் அவர் துல்லியமாக சொல்கின்றார், சிறுகதையின் ஜீவநாடி ஒன்று, அதில் எழுத்தாளப்படும் சம்பவம் அல்லது நிகழ்ச்சி தனிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். சிறுகதை வாழ்க்கையின் சாளரம். அவருடைய இந்த விளக்கத்தை கொண்டே புதுமைப்பித்தனவர்களின் சிறுகதைகளை ஆராய்ந்து பார்த்தால் கதைகளின் கருப்பொருள் நன்கு புலனாகின்றது. அன்றாட சராசரி மனிதனின் அவலங்கள், ஆசைகள், அவஸ்தைகள் அனைத்தையும் தன் அனுபவ கண்கொண்டே சித்தரிக்கின்றார். சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் ஆகியோரின் பரிதாப நிலையை பகிரங்கப்படுத்தவும் அவர் தயங்கவில்லை. சில இடங்களில் தக்க பரிகாரங்களையும் எடுத்து கூறி தனது ஆசைகளையும் புதுமைப்பித்தனவர்கள் வெளிக்காட்டி இருக்கின்றார். பெற்றோர்களின் ஆணவ போக்கையும் பணத்தாசையும் முறியடிக்க முனைந்த சீமா தன் மனைவியுடனேயே கள்ளத்தனமாக சல்லாபம் புரிந்து தாய்மை பேற்றை அடைய வைக்கின்றான். ஊர் உலகம் தூட்டிய நிலையில் அவளை ஆண்மையுடன் ஏற்றுக்கொள்கின்றான். அதே சமயத்தில் பெற்றோர்களுக்கு நல்ல பாடமாக அமைகின்றது ஆண்மை என்ற அவருடைய கதை. பெப்பர்மின் கல்யாண கால கதை அது. அன்றைய கால கொடுமைகளில் ஒன்றை அது சித்தரிக்கின்றது. துணிவுடன் கொடுமையை களைய வழியையும் ஆசிரியர் காட்டித் தருகின்றார். வழி என்ற தலைப்பில் எழுதிய கதையில் அலமி என்ற விதவை உள்ளத்தால் வெந்து சாகும் வேதனையை வர்ணித்த புதுமை எழுத்தாளர் வெள்ளைக்காரன் ஒழித்த சதிப்பழக்க கொடுமையை சாடுவது போல் சாடி விதவைகளின் பெந்துயரை விளக்கியிருப்பது ஒரு விவேகமான கருத்து. முள்வாங்கி முனை நெஞ்சில் பட்டு ரத்தம் பீரிடுவது அந்த விதவைக்கு நெஞ்சத்தின் பாரம் குறைவது போல் ஆனந்தமளிக்கின்றதாம். விதவைகளின் அவலத்தை அதைவிட எவராலும் மிக பச்சையாக உணர்த்த முடியாது. இந்த இரத்தத்தை அந்த பிரம்மாவின் மூஞ்சியில் பூசிடுங்கோ, இரத்தம் அழிவதை அடைக்காதீர்கள் என்று நமது சமுதாயத்தின் மூஞ்சியில் இரத்தத்தை பூசி வாயடைக்கின்றார் புதுமைப்பித்தன். அவரேதான் வாடாமல்லிகையில் சரசு என்ற விதவையை காட்டி, அவளும் ஒரு பெண்தான், பச்சாத்தாபமோ மற்றவர் தியாகமோ அவசியமில்லை, வெறும் பாசம் இருந்தால் போதும், ஏனென்றால் அவளும் பெண்தான் என்று முகத்தில் அறைந்தார் போல் கூறுகின்றார். சிந்தனையை ஒலுக்கி விடுகின்றார். அவர் புதுமைப்பித்தன்தான். அதே போன்று தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று வாய்கிழிய பேசும் கூட்டத்தினை காட்டி கொடுக்க ஒரு அம்மாசி சாம்பானை மறு மலர்ச்சி வீரர் கொண்டு நிறுத்துகின்றார். ஏழை சாம்பான் வயிற்றை கழுவ கப்பரை ஏந்தி காவி உடுத்து நடமாடுகின்றான். சமுதாயம் அவனை சாமியாராக அங்கீகரிக்கவில்லை. அந்த தனி மனிதனை அழித்து ஜகத்தினை காத்த சமூகத்தை மிக நயமாக நையாண்டி செய்கின்றார் சோவி என்னும் புதுமைப்பித்தனவர்கள். 10 வருஷம் சாமியாராக தெரிந்த செண்பகராமன் பிள்ளை சாந்தலிங்க சாமியாராக மாற முடியாமல் வாரிசை ஒழுங்கு செய்ய மீண்டும் இளரம் புகுந்த கதையை கூறி சிந்திக்க வைக்கின்றார் சித்தியில். முக்தியை நினைத்து சித்தியடைய ஓடிப்போன நெல்லை குடும்ப தலைவர் கதை இது. எங்கு போனாலும் நிம்மதி இல்லை என்ற நிலையில் தன் குடும்ப நிலை தெரிந்து தன் தசை ஆட ஓட்டல் படியேறி காஃபி குடித்து சாந்தலிங்க சாமியை ஒடுக்கமடைய செய்கின்றார் செண்பகராமன் பிள்ளை. யாரோ கிடைக்கிற பணத்தை கொண்டு ஏதோ தெய்வத்திற்கு சேவை செய்யும் சிவ சிதம்பரம் பிள்ளையின் கதை மற்றொரு நெல்லை குடும்ப கதை. அவருக்கு சேவகம் செய்வதுதான் வாழ்க்கை. முதலில் நரசேவகம், பின்னர் தெய்வ சேவகம். நிச்சிந்தையாக ஈடுபட்டார். எத்தனையோ குடும்பத் தொல்லைகள் அவரை அழுத்தியும் தெய்வ சேவகத்தில் தன்னை மறந்து ஈடுபட்டார். சாமியார் என அழைக்கப்பட்டார். அந்த பக்குவ நிலைக்கு அவர் விரட்டப்பட்டிருந்தார். மற்றதொரு திருநெல்வேலி சீமக்கதை நாசகார கும்பல். இந்த 3 கதைகளும் அவர் கண்ட நெல்லை வாழ் சமூகத்தின் மன வக்ர விசித்திரங்களை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றன. நாசகார கும்பலில் வரும் சுப்பு பிள்ளையின் வக்ரபுத்தியும் சிதம்பரம் பிள்ளையின் ஜாதி திமிர் ஆணவமும் மருத்துவனார் படும் பாடும் அந்த கதையை படிப்பவர் நெஞ்சை கலக்கவே செய்யும். அதே போன்று மற்றொரு கதை புதிய நந்தன். ஜாதி கொடுமைக்கு 3 உயிர்கள் பலியாவதை எதிர்பாராத திருப்பத்தில் கொண்டு நிறுத்தி இதில் யாரை நந்தன் என்பது என்று புதுமைப்பித்தன் ஒரு கேள்வி கேட்கின்றார். கேள்வியாது சமுதாய நீதி கோரும் நெஞ்சங்களிலே குத்தப்படும் ஈட்டியது. நெல்லை சீமை அவர் பிறந்த மண். அவர் ஆண்டு அனுபவித்த நகரம் சென்னை மாநகரம். அன்றாட கஞ்சிக்கே அல்லல் படுவோர், ஒண்டு குடித்தனக்காரர்கள், குச்சேலர்கள் ஆகியோர் அவருடைய சென்னை கதாபாத்திரங்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் பட்டணத்தில் குண்டு விழுந்தது. குண்டுகளின் பரல் போல், அவர் வார்த்தையில் ஸ்பிளின்டர்ஸ்கள் போல் மக்கள் சிதறி ஓடுகின்றார்கள். அந்த காலகட்டம் நமது கதாசிரியரின் கைவண்ணத்துக்கு மெருகூட்டுகின்றது. அந்த சென்னை மக்கள்

கேட்ட பாட்டை, அவர்களின் படபடப்பை, படபடப்பு என்ற அவருடைய சித்திரம் நம்மையும் படபடக்க வைக்கின்றது. அந்த படபடப்பை என்னமாக வர்ணிக்கின்றார்? அதிகாலையில் ஆற்றங்கரையில் நின்று கொண்டு முதல் முழுக்கு போடும் வரை உலகெல்லாம் பறந்து கிடக்கும் குளிர் ஒருங்கே திரண்டு ஆற்று பிரபாகமாக ஓடுவதாக நினைத்து உடல்நடுக்கம் கொள்வது போல் ஜனங்கள் நரம்பிலே எப்போதும் ஒரு படபடப்பை கொடுத்து வந்தது. அன்று பட்டணத்து ஜனங்களுக்கு இருந்த படபடப்பை

கிறிஸ்த ஜனங்களுக்கு இருந்த படவடப்பை கதை போல் வர்ணித்திருக்கும் புதுமை சோவியவர்களின் சிறப்பு. கபாடபுரம் என்ற கதை அவருடைய கற்பனை வளத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கற்பனை உலகில் கபாடபுரத்தை கண்டு அது உலவி சாக்காடு பற்றி சர்ச்சை புரிவதும், சித்தர்களுடன் நரபலி பற்றி விவாதிப்பதும், குமரிக்கண்டத்தின் அழிவை அலசி பார்ப்பதும் அவருடைய மேதாவிலாசத்துக்கு ஒரு சான்று. அந்த கற்பனை கதையின் விறுவிறுப்பும் வியத்தகு திருப்பங்களும் படித்து பார்ப்பவர்களுக்கே தெரியும். மனிதர்களின் மன விகாரங்கள் எப்படியெல்லாம் விபரீதங்களை விளைவிக்கின்றன என்பதை அவதாரம், மனநிழலில், விபரீத ஆசை ஆகிய கதைகளில் காண்கின்றோம். கட்டாய பிரம்மச்சரிய விரதத்தின் விபத்தால் விரட்டப்பட்ட இசக்கி முத்து இமயம் சென்று இருவர் ஒருவராக கண்டது அவதாரம். பாசத்தை நெஞ்சிலே வளர்த்து கொண்டு அவன் வருகைக்காக புழுவாக துடிக்கும் அந்த ஜீவனும், உலகமே மாறினாலும் உள்ளன்பு மாறாது என்று கையடித்து கொடுத்து விட்டு யோகி என்றும் விவேகி என்றும் விலகிவிட்ட அவனும் மன நிழலில் போராடுகின்றார்கள். நலிந்த நண்பன் பிணமாகி கிடக்கும் வேளையில் நண்பனின் மனைவியை கைபிடித்தளிக்கின்றது விபரீத ஆசை. கயிற்றறவில் மனிதனின் பிறப்பும் அவன் வாழ்வதும் மடிவதும் வாழையடி வாழையாக வரும் விளையாட்டின் வித்தைகளை தத்துவம் பேசி சிந்தனை கிளறிவிடுகின்றார் புதைப்பித்தன். காலவெள்ளம் தேக்கற்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதிலே வரையில்லை, வரம்பில்லை, கோடு கூட தெரியவில்லை. உண்மையில் புதைப்பித்தன் என்னும் சோ விருத்தாஜலம் அவர்கள் ஒரு தத்துவ பேராசிரியர். அந்த தத்துவ பேரறிஞர் கூறுகின்றார், குழந்தை சீடையை மென்று கொண்டு சாமியாரை பார்க்கின்றது. சாமியார் வெள்ளத்தை பார்க்கின்றார். வெள்ளம் இருவரையும் கவனிக்கவில்லை. மனிதன் தன் திறமையை அறிந்து கொள்ளாமல் செய்த பிசகுக்கு கடவுள் என்று பெயர். மனிதனுக்கு உண்டாக்கத்தான் தெரியும், அழிக்க தெரியாது. அழியும் வரை காத்திருப்பதுதான் அவன் செய்யும் கூற்று. அதனால் காத்திருக்கின்றான். ஆனால் அவனுக்கு துருதுருத்த கைகள். அதனால் பிசகுகளின் உற்பத்தி கணக்கு வரம்பை மீறுகின்றது என்கின்றார் சாமியார். குழந்தையும் ஆமாம் என்பது போல் தலையை அசைத்து கொண்டு ஒரு சீடையை வாயில் போட்டு கொண்டு கடிக்கின்றது. அந்த படித்துறையில் கடுக்கென்ற அந்த சப்தத்தை கேட்க வேறு யாரும் இல்லை. இவ்வாறு தத்துவ புதிர்களுடன் சதிராடும் புதுமைப்பத்தனின் கதாபாத்திரங்கள் அவர் பிடித்து வைத்த களிமண் பொம்மைகள். அவருடைய கதைகளின் கருப்பொருள் பற்றி அவரே கூறுகின்றார். அவை மனித ரூபம் பெற்றவையோ ஒழிய மனித பண்பும் இயல்பும் உடைய சிருஷ்டி அல்ல. பேரளவு துன்பத்தின் சாயை படியாது வெறும் உயிர்ப்பிண்டமாக வாழ்ந்த ஒரு வாலிபன் திடீரென்று உலகத்தில் இயல்பாக இருந்து வரும் கொடுமைகளையும் அநீதிகளையும் சமூகத்தின் வக்கர விசித்திரங்களையும் கண்டு ஆவேசமாக கண்டதை தனது மன இருட்டில் தோய்த்து சொல்லிய பேய் கனவுகளாகும். எனது கதைகளின், அதாவது பூர்வ கதைகளின் கரு அதுதான். அவருடைய கதை கருத்துகள் அனைத்தும் நமது தேசத்தின் மன உளைச்சல்களின் உருவகமாக அமைந்துள்ளன. இன்றைய சிறு கதை உலக இலக்கிய ஏடுகளில் புதுமைப்பித்தன் அவருடைய கதைகள் நீங்காத ஒரு இடத்தை பிடித்து கொண்டுள்ளன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைக்கணத்தில் உழவன் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது பாடல். அவன் விரும்பும் பெண்ணின் அழகை தோழியிடம் அவன் வர்ணிக்கும் விதம், அதற்காக அவன் வெளிப்படுத்தும் வார்த்தைகள் இசையோடு குழைந்து நமது செவிகளில் விழும்போது

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை

0: போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: திரையானத்தில் உதயா படத்திலிருந்து ஹரியரின் சாதனா சர்க்கம் குரல்களை. மனம் விரும்பும் இருவரின் இடையே வார்த்தைகள் வருவது சகஜம்தான். ஆனால் அவையே உளறலாக வந்தால்?

0: 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: திரைக்கானத்தில் தெனாலி படத்திலிருந்து கமல்ஹாசன், சுஜாதா, ஸ்ரீனிவாஸ், பேபி சிலோனி ரத் குரல்களில் குடும்பம் என்னும் கூட்டுக்குள் கொஞ்சி குலாவும் போது அது நம் நெஞ்சே அல்லாதா? நாமும் கொஞ்சம் நனைவோம் அன்பு மழையில்.
1: Ah!

தாளம் படத்திலிருந்து ஷோபா எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் பாடலோடு ஆடலும் சேர்ந்தால் சலங்கைகளின் தாளத்தில் சங்கீதம் ஒலித்தால்

சுஜாதா குரலில் தாஜ்மஹால் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். அன்பின் அடையாளமான தாஜ்மஹால் மழையில் நனைவது கண்களுக்கு விருந்து என்றாலும் செவிக்கு விருந்தாக பாடலாகத்தானே ஒலிக்க வேண்டும்.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: திரைகோணத்தில் ஏற்றி வைத்த விளக்கு அணையாமல் ஒளி வீச, பாடலொலி நம் செவிகளில் வீச, ஸ்டார் படத்திலிருந்து கார்த்திக், சித்ரா, சிவராமன் குரல்களில்

0: சிவாஜி படத்திலிருந்து ராகா, சுரேஷ் பீட்டர்ஸ், பிளேஸ் அண்ட் தான்வி குரல்களில் ஒரு சூரியன் இருந்தாலே உலகம் முழுவதும் பிரகாசிக்கும் பொழுது ஒரு கூடை நிறைய சூரியன் இருந்தால் கேட்போம் பாடலை எஃப்எம் கோல்டில்.
1: Give me 2 times time, yeah!

சர்வம் தாளமயம் படத்திலிருந்து ஹரிச்சரன் அர்ஜுன் ஸ்டாண்டி குரல்களில் சர்வம் தாளமயமானால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான்.

0: நீங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று

0: உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239 86677672
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com
2: பசுமையான மருதாணி கைகளில் செம்மையாக அழகை கூட்ட வாழ்க்கையும் அதுபோலத்தானே. அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம்.

இதுபோலத்தானே, அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம். மதுஸ்ரீ ஏ.ஆர். ரஹ்மான் ஹென்றி குரல்களில் திரைக்காணத்தின் நிறைவு பாடல் சக்கரக்கட்டி படத்திலிருந்து.

0: ಘಟನಾ ಸ್ವಯಂ ಹಿ ಘಟ್ಪಡೆ ಭಾರತೀಯ ಸೇನಾ.
1: தென்றலே என்னை தொடு திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் உமா ரமணன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் அரங்கிசை. டாக்டர் அம்ரிதா பிரசாந்த் ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய ஜலந்தர சுபிதஸ்தே வலஜி ராகம் ரூபகதாளம்.

ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் இயற்றிய காமப்பரிபங்க்தி ஸ்லோகம். தொடர்ந்து யோக யோகேஸ்வரி ஆனந்த பைரவி ராகம் கண்ட திருப்பட தாளம்.

வரிசையில் அரங்கிசையில் டாக்டர் அம்ரிதா பிரசாந்த் ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விவி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது வஜரேரே சித்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, கல்யாணி ராகம் மிஸ்ரசாப்பு தாளம்.

அரங்கிசில் இதுவரை டாக்டர் அம்ரிதா பிரசாந்த் ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டும், வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸன் பிளாசம்ஸ், விங்ஸ் தட் ரோம் நீடிய சேஃப் ஹோம். உரை வழங்குபவர் அம்ரீஷ் ஆர். மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் அவினீஷ் ஆர். மியூசிக்கல் டேலண்ட் KR தேஜஸா வழங்கும் பாட்டு. டெக்னாலஜி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. உரை வழங்குபவர் ஆரவ் ஆர். 7:50 செய்தி கதமும், 8:10 திரைகாணும், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகாணம்.

நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில் 1:10 நினைவில் நின்றவை 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை. 3:10 இனிய ராகம், பர்வின் சுல்தானா அவர்களின் பாட்டு, ஷர்மிஷ்டா சென் அவர்களின் சித்தாரிசை. அதிகாலை 4:10 பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்கொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைக்காணம், 9:00 அரங்கிசை. எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை, மேல்சானங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைக்காணம், 11:30 மல்லே பூத்தண்டா. வலச பக்ஷுலு பிரயாணம் மரியு பிரமுக்கியதா உரை வழங்குபவர் டாக்டர் கே சுனில்குமார். 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைக்காணம். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசைமலர், சந்தோஷ் சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

2:30 திரைகாணம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமோச்சார், 4:30 பரிக்ரமா, மாலை 5 மணிக்கு அரங்கிசை. கங்கா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பு. பங்கேற்பவர்கள் பி ஆர் கேத்தரின், பி வளர்மதி, இ விக்னேஸ்வரி. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: திரைக்கானத்தில் ஸ்ரேயா கோஷல் குரலில், நா முத்துக்கர் அவர்களின் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவர்களின் இசையில், செவன்ஜி ரெயின்போ காலனி படத்திலிருந்து நினைவுகள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக புரியாத புதிராக நினைத்து நினைத்து பார்த்தால்

தீபாவளி படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் குரலில் நா முத்துக்குமார் அவர்களின் வரிகளில் பிரிவு தரும் துயரம், உயிர் வருத்தும் துயரம், துயரம் நீங்க சொல்லப்படும் ஒரு சொல் போகாதே. திரைகாணத்தின் நிறைவு பாடல்.

இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக புனித த்ரிபாடி. ஆதவ் முக்கிய வார்த்தாக. வைஷ்விக அனிஷ்சிததாயாஹ ஆர்த்திக சமாஹ்வானானாம் ச மத்யே பிரிக்ஸ் தேசாஹ ரச்சனாத்மிகாம் பூமிகாம் நிர்வஹந்தி இதி பாரதேன திருடதயா பிரதிபாதிதம். நவதில்லியாம் அத்ய த்விதிவசிய பிரிக்ஸ் விதேஷ மந்திரிணாம் சம்மேலனஸ்ய ஆரம்பஹ அபவத். ஸ்வஹ பிரதான மந்திரிணஹ நரேந்திர மோதினஹ ஆபுதாபி யாத்ராயாஹ சமயே பாரத யுஏஇ தேஷௌ த்வைபாக்ஷிக சம்பந்தான் அக்ரிமஸ்தரே நயிதும் சஜ்ஜதே ஸ்தஹ. காங்கிரஸ் தலசிய நேதா வி டி சதீஷன் வர்யஹ கேரளம் ராஜ்யஸ்ய முக்கியமந்திரி பவிஷ்யதி. பாரதஸ்ய நிர்வாச்சனாயோகேன ஸ்பஷ்டம் யதார்த்தஞ்ச மததாத்ரி சூச்சீம் சுனிச்சேதும் ஷோடஷ ராஜ்யேஷு த்ரிஷு கேந்திரசாசித பிரதேசேஷு ச SIR இத்யஸ்ய த்ருதீய சரணஸ்ய கோஷணா க்ருதா. அபி ச அமெரிக்கா தேசஸ்ய ராஷ்ட்ரபதிஹ டொனால்ட் ட்ரம்பஹ ததா சீன தேசஸ்ய ராஷ்ட்ரபதிஹ ஷீ ஜின்பிங் இத்யேஷஹ ச பீஜிங் நகரே மஹத்வபூர்ணம் வார்த்தாலாபம் க்ருதவந்தௌ. அத வார்த்தாக விஸ்தரேண. பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா அத்ய நவதில்லியாம் பிரிக்ஸ் விதேஷ மந்திரிமண்டலஸ்ய விதேஷ மந்திரிபி சக மேலனம் கிருதம். ரூஸ் தேசஸ்ய விதேஷ மந்திரி சர்கேய் லாவரோவ, ஈரான் தேசஸ்ய விதேஷ மந்திரி அப்பாஸ் அராகச்சி, தட்சிணாப்பிரிக்கா தேசஸ்ய விதேஷ மந்திரி ரொனால்ட் லாமோலா, பிராஜில் தேசஸ்ய விதேஷ மந்திரி மாவுரோ வியேரா இத்தியாதய அத்ய பிரதான மந்திரிணா நரேந்திர மோதினா சக மேலனம் கிருதவந்த. இதம் உபவேசனம் நவதில்லியாம் பிரச்சலித்தே பிரிக்ஸ் விதேஷ மந்திரிமண்டலஸ்ய சம்மேலனானந்தரம் அபவத். ததஹ பூர்வம் விதேஷ மந்திரி டாக்டர் எஸ் ஜெயசங்கர ஸ்வஸ்ய பிராரம்பிக்கே பாஷணே உக்தவான் யத் வைஷ்விக வ்யவஸ்தாயாஹ கேந்திரஸ்தானே சாந்திஹ சுரக்ஷா சாஸ்தி. சஹ அவதத் யத் அத்யதனியாஹ சங்கர்ஷாஹ கேவலம் சம்வாதஸ்ய கூட்டநீதேஹ ச மஹத்வம் பிரதர்ஷயந்தி. சஹ அவதானம் தத்தவான் யத் வர்த்தமான சங்கர்ஷாஹ ஆர்த்திக அனிஷ்சிததாஹ வியாபாரஸ்ய தந்திரஜானஸ்ய ரிதுதஷா சமாஹ்வானானி ச வைஷ்விக பரிதிருஷ்யம் நிர்மீயந்தே. ததா ச அஸ்மின் விஷயே பிரிக்ஸ் தேசாஹ ரச்சனாத்மக ஸ்திரதாம் ச ஆனேதும் மஹத்வபூர்ணாம் பூமிகாம் நிர்வஹந்தி. டாக்டர் ஜெயசங்கர சகபாகி தேசானாம் தேசாம் உபஸ்தித்யை பிரிக்ஸ் சன்ரச்சனாயாஹ அந்தஹ சஹகாரம் சுத்ரிடீகரணாய நிரந்தரம் பிரதிபத்ததாயை ச தன்யவாதம் பிரததாத். ஊர்ஜாயாஹ ஆஹாரஸ்ய உர்வரகஸ்ய ஸ்வாஸ்த்ய சுரக்ஷாயாஹ ச விஷயே நைகே தேசாஹ நிரந்தரம் சமாஹ்வானானாம் சம்முகீகரணம் குர்வந்தஹ சந்தீதி மந்த்ரிணா உக்தம். ஸ்வஹ சுக்ரவாசரே அபுதாபி நகரே யதா பிரதானமந்திரிணஹ நரேந்திர மோதினஹ யுஏஇ தேசஸ்ய ராஷ்ட்ரபதினா ஷேக் முஹம்மத் பின் ஜாயத் அல் நஹ்யான் இத்யனேன சஹ மேலனம் பவிஷ்யதி ததா பாரத் யுஏஇ தேசயோஹ மத்யே த்ரிணம் சஹபாகித்வம் அக்ரிமஸ்தரே நயிதும் சஜ்ஜதா அஸ்தி. உபௌ நேதாரௌ சமக்ர சாமரிக சஹபாகித்வஸ்ய பூர்ண வ்யாப்திஹ சமீக்ஷிதவந்தௌ ததா ச அநேகேஷாம் மஹத்வபூர்ணானாம் சந்தேஹே ஆதான பிரதானஸ்ய சாட்சிபூதௌ. ஔபச்சாரிக சாமரிக ரக்ஷா சஹபாகிதாயாஹ க்ருதே கார்யம் கர்த்தும் ஆஷய பத்ரம் ஏவ சர்வாதிகம் பரிணாமாத்மகம் ஆசீதிதி. த்வைபாக்ஷிக சுரக்ஷா சம்பந்தேஷு பிரமுகம் சோபானமாசீத். தச தினானி யாவத் பிரச்சலித்தம் உச்ச நாடகீயதாம் உத்கண்டாம் ச சமாப்ய காங்கிரஸ் தலேன அத்ய வி டி சதீஷ

மரிசனி சரி சனி ரிசனி பப்பா நி பப்பா நி பமா மரிசனி சரி சனி ரிசனி பப்பா நி பமா பமா பமா பமா மரிசனி பமா சரி சனி ரிசனி பனி சனி பமா பா சனி பமா கமா பனி பமா.

சன்னி ப நீ ச க ம ப நி ப நி ப ம ம ப ம ப ம க க ம க ம ரி ச நி ச க ம ப ப ப நி ப ப நி ப ம ம ம ப ம ம ப ம க க க ம க க ம ரி ச நி ச க ம ப ச ரி ச நி ரி ச நி ப ப நி ப ம ம ப ம க க ம ப ப ம ம ரி ச ம ப நி ச ரி ச ம ரி ச நி ப நி ச நி ப ம ப ச நி ப ம க ம ப நி ப ம க ப ம ரி ச நி.

அலைமகள் கலைமகள் பணி கீர்வாணி, அலைமகள் கலைமகள் பணி கீர்வாணி, அமுதனய இனிய முத்தமே வளர்த்த அமுதனய

தேங்க் யூ ஆரவ் ஃபார் த தாட்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டாக் ஆன் டெக்னாலஜி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. With that, we come to the end of today's Buds and Blossoms.

0: நேரம் 7:45. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டுமென முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தற்போது பருத்திக்கு விதிக்கப்பட்டு வரும் இறக்குமதி வரியை முற்றிலுமாக ரத்து செய்தால் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை உலக அளவில் போட்டித்திறனுடன் திகழும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வரும் நிலையில் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யும் என்று திரு விஜய் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என்று கூறியுள்ளார். நடப்பாண்டில் 14 கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் 70% விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 700,000 மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல்

0: செலவினம் ஏற்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேக்கவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்துள்ளது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 3.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்சி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்சி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலிகா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா ஆற்றிய உரை, நாமக்கல் மாவட்டத்தில் அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற செவிலியர் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் படிப்புகளுக்கான 12வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
2: I would just like to tell you what are the principles which are being followed at the moment in the public health sector in the country. There is a National Health Policy of 2017 which speaks of preventive, promotive, curative, rehabilitative, palliative healthcare. We also keep talking about the Ayushman Bharat initiative. So what is Ayushman Bharat initiative? If you look around, you will see all its the embodiment of this initiative here. So Ayushman Bharat of course means long live India. And it rests on 4 pillars. So one of the pillars, because many of you are then community medicine would realize, it is the network of health and wellness centers. Today in the country, there are about 180,000 health and wellness centers, which we call Ayushman Arogya Kendra, Ayushman Arogya Mandir. What is the difference? In 2018, a decision was taken that instead of focusing primarily on reproductive and child health, we will go into the field of NCD. It's because if you can screen early, you can detect early, then you can initiate the preventive steps and the curative steps early. Our goal is each of this Ayushman Arogya Mandirs, especially the sub-centers, provide at least 12 packages. 6 are your traditional packages. To that, we add screening, 3 types of cancers, and then mental health care and palliative health care, and other screening for diabetes, hypertension, etc. So we have set up the over 180,000 of these, but are we providing the requisite quality? And that is where the concept of Indian public health standards comes in, where more than 200,000 facilities, which includes health and wellness centers, community health centers, and district hospitals, sub-district hospitals, took up the challenge, and they have assessed that what are their gaps? What are their resources? You must be hearing about the National Quality Assurance Standards. These are the standards we set for them. And more than 64,000 health facilities in the public health sector, which are now NQOS certified. So this was the first pillar. The second pillar.

0: is of course Pradhan Mantri Jan Arogya Yojana, which is that the patient from the primary health system goes to the community health center, goes to the sub-district or district health hospital. If they do need tertiary care, there are medical colleges, there are the hospitals empaneled under the Pradhan Mantri Jan Arogya Yojana, which is basically to provide health insurance, health assurance to the most vulnerable in the country. And today, this service has provided crores of hospitalization and care to the people of the country. The third pillar is, of course, Ayushman Bharat Digital Mission. I did see the scan and share logos. So Abha ID is important. Had there been the Abha ID and had my health record been loaded periodically onto this platform, and if all these platforms were compliant with Ayushman Bharat Digital Mission, perhaps I could have a more organized medical dossier for myself. Fourth pillar is the Pradhan Mantri Ayushman Bharat Health Infrastructure Mission. So if you go around the campus, you will see the upcoming critical care block. That's a part of PM Abhin. So during COVID pandemic, some of you might have been in this institution, some of you might have been elsewhere. What happened? The entire health service came to a halt because all our hospitals were treating COVID patients. So we have an integrated health information platform which has been strengthened under PM Abhin. So these are all initiatives being taken to strengthen the resilience of the health infrastructure in the country.
1: 2025 ஆண்டு நடைபெற்ற இந்திய வனப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 43rd இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளதோடு குடிமைப்பணி தேர்விலும் 320rd இடம் பெற்றுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தைச் சேர்ந்த செல்வி பா விபிஷா. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: இன்றைய நமது இந்திய இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்திய ஆட்சி, வனம், நிதி, அயலகம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர். யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளை எழுதி அதில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று இளம் வயதிலேயே தங்கள் நாட்டிற்கான சேவைகளை ஆற்ற தொடங்கிவிடுகின்றனர். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் ஜேடர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி மோகனா விவசாய தம்பதியினரின் இளைய மகள் பா விபிஷா என்பவர் 2025 ஆண்டு நடைபெற்ற இந்திய

0: உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர். யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளை எழுதி அதில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று இளம் வயதிலேயே தங்கள் நாட்டிற்கான சேவைகளை ஆற்ற தொடங்கிவிடுகின்றனர். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் ஜேடர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி மோகனா விவசாய தம்பதியினரின் இளைய மகள் பா விபிஷா என்பவர் 2025 நடைபெற்ற இந்திய வனப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 43 இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளதோடு குடிமைப்பணி தேர்விலும் 320 இடம் எடுத்துள்ளார். குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் மார்ச் 6 அன்றும் வனப்பணி தேர்வு முடிவுகள் மே 8 தேதி அன்றும் வெளியாகின. இந்த இரு பணிகளுக்கான நேர்முக தேர்விலும் தேர்வாகியுள்ள விபிஷாவிற்கு அவரது பெற்றோர், ஊர் பிரமுகர்கள், கல்வியாளர்கள், உறவினர்கள் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். அனைவரும் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் படித்தால் போட்டித் தேர்வுகளில் தேர்வு பெற்று சாதனை படைக்க முடியும் என மகிழ்வுடன் கூறுகிறார் விபிஷா பழனிசாமி.
1: நான் நாமக்கல் மாவட்டம் ஜேட்டர்பாளையம் ஊர்லேருந்து வரேன். நான் இந்த வருஷம் சிவில் சர்வீஸில் வந்துட்டு ஆல் இந்தியா ரேங்க் 320 வாங்கியிருக்கேன். அதே சமயம் IFOS ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமில் 43rd ரேங்க் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே சமயம் இது வந்து உங்களுக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது, நான் 4th அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்துட்டு நம்பிக்கை இழக்காதீங்க. கான்ஃபிடென்ஸ் தான் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் தான் வந்துட்டு உங்களை ரொம்ப சக்ஸஸ்க்கு எப்பவுமே கூட்டிகிட்டு போகும். எல்லா டைமும் வந்துட்டு நம்மளால முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றணும்னு எல்லாரும் நினைப்போம். ஆனால் சில டைம் வந்து லேட் ஆகும், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கையில வந்துட்டு ஒரு ரிசீலியன்ஸ் அதை வந்து கொடுக்கும். லைஃப்ல வந்துட்டு ஒரு ரொம்ப தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது.
0: இளம் வயதிலேயே ஆட்சிப் பணிக்கும் வனப்பணிக்கும் தேர்வாகி சாதனை படைத்துள்ள மாணவி பா விபிஷா போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு முன்னுதாரணமாக உள்ளார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கி 5 நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நிலக்கரி வாயுவாக்கத்தின் மூலம் உரம், மெத்தனால், வேதிப்பொருட்கள் மற்றும் எரிசக்திக்காக அயல் நாடுகளை சார்ந்திருப்பது குறையும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கருப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்க அதற்கான HPV தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவில் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க முடியும் என்று மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. சரியான உணவு பழக்கம், வாழ்க்கை முறை மற்றும் தொடர் பரிசோதனை மூலம் இரத்த அழுத்தத்தின் பாதிப்புகளை தவிர்க்கலாம் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைக்கோணத்தில் தாஸ் படத்திலிருந்து கே கே சாதன சர்க்கம் குரல்களில் காதல், அது ஒரு கவிதை, கதையும் கூட.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்படு பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் ஏ அஜீஷ் ஆண்ட்ரியா குரல்களில் கோவா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். காதல் கவிதை இங்கு கடற்கரையில் காற்று வாங்குகிறது, அதுவே பாடலாகவும் ஒலிக்கிறது.

கார்த்திக் சாதன சர்க்கம் குரல்களில் மனதை திருடிவிட்டாய் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். கடற்கரையில் காற்று வாங்கிய காதல், மஞ்சள் காட்டிலும் மனம் வீசுகிறது, மைனாவின் குரல் கேட்கிறது.

கற்றது தமிழ் தமிழ் எம்ஏ படத்திலிருந்து ராகுல் நம்பியார் குரல்களில் மஞ்சக்காட்டில் பயணித்த மைனா பட்டாம்பூச்சியாக பறக்குது.

மங்காத்தா படத்திலிருந்து எஸ்பி சரண் குரலில் பட்டாம்பூத்தியாய் திரிந்த காதல் கண்ணாடியாய் இங்கு கஞ்சாடை செய்கிறது.

மௌனம் பேசியது படத்திலிருந்து ஹரிஹரன் யுவன் சங்கர் ராஜா குரலில் இசையில். காதல், கவிதை, கதை, கடற்கரை, காடு, கண்ணாடி, மௌனம் பேசியதா? திரைகாணத்தின் நிறைவு பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது தக் லைஃப் படத்திலிருந்து வைஷாலி சமந்த், சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் ஆர் கே ஆதித்யா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது ஓஹோ எந்தன் பேபி படத்திலிருந்து பிரியா மாலி, அபிஷேக் சுரேஷ் மற்றும் சத்யநாராயணன் இணைந்து பாடல.

திரைக்கணத்தில் அடுத்து ஒழிக்கவிருப்பது இட்லி கடை படத்திலிருந்து ஏ ஆர் ரமீன் மற்றும் சுப்லாஷினி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வல்லவன் படத்திலிருந்து டிஜே பிரேம்ஜி, எம்சி மற்றும் சிம்பு இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பையன் மேலதான் லுசா சுத்துறான்

நேரம் நள்ளிரவு 12:36:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காக்க காக்க படத்திலிருந்து கே கே மற்றும் சித்ரா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஆயுத எழுத்து படத்திலிருந்தும் பாடல் இருப்போது சுனிதா சாரதி, ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் பாப் ஷாலினியோட வாய்ஸில். இணைந்திருங்கள் 100.1 FM கோல்டு அலைவரிசையுடன்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்று இரவின் மடியில் நிகழ்ச்சி. சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது திருடா திருடா படத்திலிருந்து ஷாகுல் ஹமீத், சுஜாதா மோகன், கங்கா சித்தரசு மற்றும் மின்மினி ஆகியோர் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் ஆடு புலியாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாரஞ்சிலே குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து எல்லாம் அவளை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் வாணிஜெயராம் குரல்களில் ஒலிக்கும் முதல் பாடல்

மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைவான பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜயா பாரதி.

0: இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை ஷர்மிஷ்டா சென் அவர்களின் சித்தாரிசையும் அதைத் தொடர்ந்து பர்வீன் சுல்தானா அவர்களின் பாட்டும் கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜயா பாரதி.

அடுத்து கற்பக மனோகரா, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ராகம் மலையமாருதம், கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த வாசுதேவயனி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில்.